மாறி தாரிய சொன்றும் சுத்திர மாறி மாறிய மரண கால காத்ராஸ்னி வரிய ஹூ ஜோ சதா ஹமாரே பச்சா ஸ்ரீயஸ்து ஜோ.